0: கல்யாண மாதா துர்காந்து
1: சஞ்சீவி ஜலரா ஜகவாய் பிடிச்சிதே சஞ்சீவி ஜலரா ஜகவாய் பிடிச்சிதே விஜய பாஸ்கரனாகி மெரதி
0: விஜய பாஸ்கரனாகி மெரதி ஜகதேவ விஜய பாஸ்கரனாகி மெரதி
1: திரிவர்ண துவஜவா ஜகக்க நீடிதே திரிவர்ண துவஜவா

0: நாடு ஜெய் சீல நாடு அப்படைக்கு எழுந்த சுவாதந்திர பாரதே நாடு மகாத்மாஜி காந்தி
1: மல்லவந்த நாடு தன்ய நாடு மகாத்மாஜி காந்தி
0: சஜிவிஜி ஜனர ஜெகவாய் பிடிசிரே சஜிவிஜி ஜனர ஜெகவாய் பிடிசிரே ஆ விஜய பாஸ்கரனாகி மெரதி
1: விஜய பாஸ்கரனாகி மெரதி ஜகமேல விஜய பாஸ்கரனாகி மெரதி
0: திரிவர்ண துவஜவா ஜகக்க நீடிரே திரிவர்ண துவஜவா